அவப்பட்டாரத்தோடு ரோஷம் கத்தத்தை கண்ணின் உன்னதி கத்தி தவன் நோக்கி எக்ஷாமி ഇന്നുണ്ടാക്കുന്നു